வணக்கம், மை நேம் ஜாக்கி ஷ்ராஃப். ஜாக்கி ஷ்ராஃப் ரேடியோ 106.3 ஜியோபிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கத்தாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.